0: உனக்கு கேட்டு 224 in Cove Canyon, be local, 1 Alpha, November 446.
1: 224 in Cove.